0: அரகூட்டமே ஸ்வாக, அரகூட்டமே ஸ்வாக, அரகூட்டமே ஸ்வாக, அரகூட்டமே ஸ்வாக.
1: ஷுபோய் பாதிஷா
0: பென் பாயர் ஹே ஃப்ளை பாய், யே ஹம் லைஃப் பே ஹை பாய், யே தூ ரஹ் தேரி ராய் பாய், யே.